தளராத மன உறுதி, தகர்க்க முடியாத பாரம்பரியம் எனும் கம்பீரமான துணிப்பொருளோடு 2026 ஆண்டிற்குரிய இந்த பெருமைக்குரிய நடைபவனி இன்னும் சற்று நேரத்தில் கல்லூரியின் ஒன்று கூடல் மைதானத்தில் இருந்து உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகி மட்டக்களப்பு நகரை வலம் வர இருக்கிறது. இந்த வரலாற்று நிகழ்வில் இணைந்து கொள்ள நமது கல்லூரியின் பெருமைக்குரிய பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், முன்னாள் ஆசிரியர்கள், அதிபர்கள், ஓய்வு நிலை ஊழியர்கள், எங்களை எப்போதும் நேசிக்கின்ற பாராட்டுகின்ற நலன் விரும்பிகள் அனைவரையும் மிக அன்பாக அழைத்து நிற்கின்றோம்.

0: தலைப்புச் செய்திகள்
1: வழங்குவது
2: மற்றும் இதர பரிசுகளையும் அனைவருக்கும் வாசி.
3: நாட்டின் சில பகுதிகளில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல விகிதத்தினை எதிர்ப்பு கூறியுள்ளது. பிரான்சின் நியூ கண்டிண்டோனியாவுக்கு அண்மித்த பகுதியில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது.
0: தலைப்புச் செய்திகள்
1: வழங்கியது
4: இலங்கையின் பிரீமியம் வெனிலா துறையில் முன்னோடியாக கார்டன் அக்ரோ வென்ச்சர்ஸ். நிலையான பயிர் செய்கை, நவீன தொழில்நுட்பம், பசுமையான எதிர்காலத்திற்காய் பயிரிடுவோம். அதிக வருமானம் பெற இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கார்டன் அக்ரோ வென்ச்சர்ஸ், சைபர் 1137778.
0: உள்நாட்டு செய்திகள்.
3: மேல் சப்ரகம்புவ மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி நுவரணிய மாவட்டங்களிலும்